0: மறைஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு ஓ வீட்டா மாமு முதல் ஓகே மறைஞ்சிருவா மறைக்கும்
1: Ombadu aikoka matutara momanda ete tuna odongura mbali tuna ongura yondiro nongura yobikulia matutu ongura yondiro ongura yondiro inyandwa nei oba kweyuba vekurathana kuna oba kwa uti oba kwa shibi oba kwe nambura no oba kwa shiti ongura yondiro njo omanda ngo yeithana wakusha omihoko mikutathana oba kwendata venyanda ongura yondiro kuna oba kwenjanje no oba kwaheri ongura yondiro njo shimatuya po ongura yobikulia inyandwa nei oba nakweuba venyanda ongura yobikulia kuna oba nakwa uti oba nakwa shibi oba nakwe nambura no oba nakwa shiti oba nakwendata venyanda ongura yobikulia kuna oba nakwenjanje no oba nakwaheri ombadhu aikoka
0: Mamu mudo, ojima ngiba, omareko.